0: வரிவ
1: லாலா தமிழ் சொற்கள் துமாண்டி வரிவ
0: லாலா தமிழ் சொற்கள் துமாண்டி வரிவ.